0: ஜஸ்ட் சூப்பர் பியூட்டி கைச்சர சன்சர் மை.
1: நமஸ்கார், ம யூனிக் பரியார். தப்பை அயில சுந்தை உனுன்ச ரேடியோ சபல்தா 103.4 மெகாஹர்ட்ஸ்.